கேட்டதோ தட்டி தரதரதும் தாம் தத்தக்கு சொல்லு தாம் தத்த தரிங்கிறகதாம் தத்தாம் தத்தாம் தகஜம்

தக்க ஜன்னு தக்க திம்மி தக்க தரிங்கடக்க தரிங்கடக்க தரிங்கடக்க தரிங்கடக்க தரிங்கடக்க தரிங்க.